0: சில ப்ரெக்னென்ட் லெக்டேட்டிங்லாம் ஆச்சு எஸ்என்பி ப்ளஸ் ஹைட் வெயிட் செக் பச்சஸ் போதும் அது மானிட்டரி பெனிஃபிட் போயாரா ஃபார் சப்ளிமெண்ட்ரி நியூட்ரிஷன் தொப் சிந்தா நம்ம கோ மானிட்டரி பெனிஃபிட் நத்தி பிரதான் மந்திரி மாத்ரு வந்தனா யோஜனையான 5000 கொண்டு 6000 கு தொப் சின் யாராவது என்ன தியூங் ஆச்சு ப்ரெக்னென்ட் லெக்டேட்டிவ் ஹியர் இன் பாக்கி நத்தேஸ் நத்தி மெடிக்கல் டிபார்ட்மெண்ட் நம்ம கன்வர்ஜன் சேனா யோ தியாரா கோ ஐரன் ஃபோலிக் எசிட் வகேரா கோ நத்தி சென்டருக்கு தஸ்தியாப் சாத் பஹர் ஹால் நச்சி ஹர் மஹீன லக்பக் விலேஜ் சானிடேஷன் நியூட்ரிஷன் டேஸ் இன்ச்சி ஹர் மீன ரெரே சாத் தோமின்மா கம்யூனிட்டி பேஸ் இவெண்ட் இன்ச்சி ஹர் மீன ரெரே சாத் ஜானு அத்தா அப்போ பேரண்ட்ஸ் நம்போ யா அம்மா புறம் இன்ன ப்ரெக்னென்ட் இன்ன லெக்டேட்டிங் இன்ன தி கவுன்ஸ் வர சச்சின் இஸ்கே அலாவா யாரா ப்ரெக்னென்ட் லெக்டேட்டிங் உள்ள நச்சி யாரா சொன்னா ஹோம் விசிட் அவர்
1: ஓகே சார்
0: ஒர்க்கர் ஒன்று கமான் ஆச்சின் யாரா கமான் சொன்ன போய் செக் பச்சின் போய்